0: வணக்கம், மைம் ஜாக்கி ஷ்ரோ.
1: ஜாக்கி ஷ்ரோ
0: ரேடியோ 106.3 ஜெயோபிந்தாஸ் ஆலிவ் சனோ ரேடியோ நெட்வொர்க் கதாஸ் நம்பர் 1 ஏசியன் ரேடியோ நெட்வொர்க்.